0: காது
1: தங்கு கித்திதா நாட்டு மாசா சுடா
0: அகப்பொரு கஷப்பாய்
1: வாழை மா